ஜாய சின்னங்கம்பெல்லாம் இப்ராஹிமா மாலிகியாக்கிடம்பு மங்கள் மாச்சா மகரம் பக்கரும் போய் மாச்சா மறிக்கும்

மோட்டரை பொறுத்து சேர்த்து அந்த சேலம் கூட கொள்ளுங்க. முதல் குச்சியாட்ட முதல் பாப்பா போய் முதல் பாப்பா தாரி முதல் குச்சி ஊனாக்குறாங்க. Aguna kadi nana ma gudan nan mari kuti mai hunan jabara ko ma sabu ma ko ma no bol won won hakule bol mo di ton hadi ngoddi di tay dingal gawri tira gadi jodina mari mabba dan dingal gawri nal yidi hor yela tan dingal dingal mari kuti jada ga timi jata ko ya nana do bonniri wala kay mo ni ko ko tay yo mara dal ma jata ta jabara ko ya li jaba da kalta ko ngode ma hakule mai dingal gawri kalme fo to ni dal min mi rindani manam ter rindani rongal awi sey lam do tokko yalla jinnu ngudda man wonno ka wuri nafo go am allah tan bidu moddi na ci do dibina da to wona yalla de net non so woni moddi siri wonde moddi anda dum buri so yama kari ko moddi haysa anda ma tan yama ko belam so yama kari ko bonda haysa anda ma nyim so ni do woni moddi ni moddi ne sa boni inde ma bonni so inde moddi na ma moddi so inde bonna ma bonni fa samre fotot do do soni tin go so ni gelti fa samro inde bonna ma ha kama inde yar dina ka tin na hay ko.